சம்ஸ்கிருதி நீங்கள துவனிரோ கேப்பாட்டரோ தப்பாண்டு காது கொடுக்கரோ SDM காலேஜரோ சமுதாய பானுலி ரேடியோ நினாதா 90.4 FM.

இத்தனைட்டா துளுநாடுதா உடல திஞ்சின நெல்ல ஜல இ இசையவாது பார்த்திருந்தாரு டாக்டர் ஆகாஷ்ராஜ் சந்தைக்கட்டை. இடகு இனித்தா துளு காரிக்கமா முகிண்டு எல்லத காரிக்கமடு குட திக்குக மாத்திரைகள சொல்மெலு.